0: السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٍ.
1: À Allah appartient le royaume des cieux de la terre, et Allah est omnipotent.
0: إِنَّ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ